துணு துணு துணு துணு துணு துணு துணு துணு துணு துணு துணு துணு துணு துணு துணு.